0: Mazda is on the move. As we make our big move out of our Uvi showroom, we've got even bigger deals for you. Enjoy savings of up to $58,000 and spectacular perks on the Mazda 3 sedan and hatchback and the Mazda CX-5 SUV. It's a moving out sale not to be missed. Sale ends 18 September, or while stocks last. So make your move to the Mazda Uvi showroom at 5 Uvi Close now. Mazda. Raider Journeys.
1: Come down. Later, come on.
2: Yeah.
3: Bapnas!
4: பழகியாச்சு ரொம்ப இது எனக்கு மெயின் பிரச்சனையே தான் இந்த பூனைகளை விட்டு போறதுதான் இருக்குதான் ஹார்ட் பெயினாக தான் இருக்கு என்ன பண்றது ஒரு மாதிரியாக தான் இருக்கு என்ன பண்றது